0: அத்தனை ருபியா ஏதோ கொல்ல கொம்பு தெமாக்கும் முறிதுவும் ஏடிவியும் ஹோதம்
1: துராஸ் துராஸ் துராஸ் ஐ தரிகா அஹர்மெங்க பஹா சகாஃபதா ஆதகாதாக தெரேக ஆத பேவர் கந்தத்தக ஒரே அடுவஹாலம் வேணும் தா
2: ஆ வரப்பேணும்
3: ದಿವಿರಾಜಗನ ಟ್ಯೂನ್ ಕೊಲ್ಲ ಅಂಗಾರ್ದೂಗೆ ಹವೀರು ಫಹಿಜ್ಜಾರ್ ಬುರಾಸದ್ದೋಗೆ ಹವೀರು ಹತರುಗಡ್ಫನರಾಗ ಅದೇ ಆದಿತ್ಯದೋಗೆ ಹವೀರು ಫಹಿಜ್ಜಾರ್ ಹಮೇಕನೆ ದಿವಿರಾಜಗ್ಯಾಡು

0: ஸ்பேசாத்துக்கு தவையா தட்டா பிளெண்டர் தக்கா மைக்ரோவேவ் சீவானு உராத பாடு மேக்கர் வியாபாரி கொல்லன் என்ன பசையா ஷாப்பிங் மால் எஸ்டே மால் உள்மால் ஓகம்பிதாமா ராஜி ஸ்கூல் கார் போன் ஹத்தன் நோயன் ஹத்தரை சுமை சுமை நிக்கங்க
1: தேர் ரபியுல் ஆஹிர் திவிஹிராஜ் இஸ்லாம் வீரோஸ்.

0: இவ்வளோ சரி போன அனுக்கமில்லை. இங்கே இங்கே தான் மம்ம ஆதோஃபா வச்சே மம்ம கீனை மிக சாஸ்த பொண்ணு தேனி
1: வர பசையா மீக லியஃபம் எக்க தப்புனே வலா மீத்துக்கு லோயப்பேத்தி
0: மீத்துக்கு லோயப்பேத்தி
1: மீத்துக்கு லோயப்பேத்தி மம்மா.